0: தப்பி கியூவா எந்த ஹயா இப்பான் கருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு பண்ணி திருனு பெயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: ஏ சாத்தே ரோம கருகாயி

0: தாம்ரோ வசர மெத சேல் சோஃபா சதஹா விசேஷ வாட்டம் கல் பவதிட சுவ பகசுயின் யுத் சோஃபா ஹெட்ட நமதஹா சிசிட்ட சியலும தாம்ரோ பிரதர்ஷனாக அரவலின்
1: BYD C-Lion 5 Plug-in Hybrid SUV வெடி இட ஆகர்ஷனே பெனும் சா DMI தாக்ஷனே சமக்க உப்பே கமுனிட்டு சுவி சேசி பவக் எக்கரகான்ன C-Lion 5 முல்லாய்த்தி கருவேட்வேன் அப்பகே பிரதர்ஷனாகார் வித்து பிவிசென்ன நட்நாம் அமதன்ன விந்தோய் இக்கைக்கைதக்கை இக்க சிவிசிபாய் இக்க சிவிசிபா
2: Black Curry இக்கக ரசபாலான்ன மென்ன மாதிர ஃப்ரீலேண்ட் பிளாக் கறி ரச சோயாமீட் பிளாக் கறி ரசட மஸ்னுகா மஸ்கான்ன
3: சிடிபி ஸ்தாவர தன்பது வெதின் 15% தக்வா அசம சம போலி அனுபாத வெடி விசர சந்தா 0.1187388 அமதான நய ஸ்வேரிகத கிரீம் BBBLK அவுட்லுக் ஸ்டேபிள் ஃபிட் ரேட்டிங்ஸ் லங்கா லிமிடெட் ஸ்ரீ லங்கா மகா பேங்க்வே அவசர லாத் பலபத்ர லாபி முதல் சமாகமகி
2: கீரஸ் எலவலு பலதுரு வல நெவ் பவ கவதத்தே வகேமை கானத் தடுய் ஒபத் அதுமே என்ன
4: Kiehl's, Naum Bavai, Adumumilai.
5: Lanka Tiles, Vassar Medhavasi. Thoraga Tiles, Sandhasi, Eta Hathaliyak Dakwai Thiriyak. Adama, Obata Langamethi, Lanka Tiles, Pradashunagare, Eta Pivisenna. Lanka Tiles, Hedakarai, Chamatkare, Sundurunavaten.
6: ඔබේ විශ්වසනීය ජාලය සමග 5G අත්දැකීම විඳ ගන්න. SLT Mobitel 5G. අදම www.sltmobitel.lk වෙත පිවිසෙන්න.
7: ආ, ඔයා ගත්තෙත් Fortune Oil-ද?
8: Quality එක ගැන හිතලා මම නම් හැමදාම ගන්නෙ Fortune Oil-ම තමයි.
7: ඔයා හරි. විශ්වාසය ගැනත් හිතනවා නම් ඒත් Fortune Oil-ම තමයි.
8: පොල් තෙල් විතරක්කේ. Corn Oil, Sunflower Oil.
7: Oh, I think Fortune Oil අවුරුදු ගාණක් තිස්සේම ගොඩනගාගත්ත විශ්වාසය වෙන මොනවා ආවත් සම කරන්න බෑ.
9: ඔයාට තියෙන සනීප වෙන්නම නැති රෝගයක්ද මේ කතාව අහන්නකො
10: ඒ ප්‍රේමචන්ද්‍ර අත්තා නම සාත්‍රක පාටම අංශභාග වගේ ආවා සෝහලේ එක්ක ගියා ඒ පරිස්සම ටික කරලා ටිකක් කපා කරක් ගෙදර ආවා ඊට පස්සේ නෙක්ස්ට් ස්ටෙම් එකේ කියන වුණා සමල් බඳුර රෙද මහත්තයා ගැන පහුව තාම අපි ගියා එහෙ බෙහෙත් ගේ පළවෙනි සැරේ බෙහෙත් ගෙනාව දවස් 16ක ගමන් වාර තුන් සැරේයි ගෙනාවේ දැන් නම් ඉතින් අද තාත්තා ඉස්සරෝගේම හොඳට වැඩබල කරලා ඉන්නවා
9: කතා කරන්න කමල් බඳුල වෛද්‍යතුමාට 0777 3940
11: වීතරාගී මුනි ගුණ ගයන ලෝ සත සිත් නිවාසන හන පින්සාර සත් ධර්ම සන්ධ්‍යාව
12: නෙත් FM බුදු ගුණ හැන්දෑව

வெடை கொச்சர தரங்கக்காரி இதுக்கு என்ன சந்திமா வினாடியா கேத்துள்ளத சிம்பிள் வெட அபி வளம் வெடே கொடையாது கேளு.

பக்கத்துலயே டிஸ்ட்ரிக்ட் டிஜே மதுஷ் வினாடி ஹாய்க்கு கால சீமாவா தமிழ் தீர்மானம் அப்ப பழகிறான்னு அப்படி பலபூமே வினாடி ஹாய் முகத்து வெண்ணு கேளா.